0: பாட்டையும் கொடுத்துருக்கிறேன். ஒருத்தர் அப்படிங்கிற கடைசி நேரம் இப்படி ஒரு சுழக்காட்சியாகவும் சுழக்காட்சியாகவும்
1: பூரா